0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இரு சேது, அப்படி ஒன்று நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்து இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா தெரியும் அனந்தண்ணா,
1: போயிட்டியா?